0: போஜோ.
1: குட் மார்னிங், வெல்கம் டு மார்னிங் மோஜோ வித் மீ ஆர்ஜே அனாமிக. இன்னத்தை திவசம் நம்ம நோக்காணில் இன்று நல்லொரு வியாழ்ச திவசானே, ஈ மாசத்திலே அவசானத்தை வியாழ்ச திவசமான இன்று நம்ம லைஃபில் நம்ம ஏற்றவும் கூடுதல் ஆகிரிக்கிற காரியம் எந்தாணும் எப்படியெங்கிலும் சிந்திச்சிட்டுண்டோ? வலியொரு வீடு, ஒரு லக்ஷரி கார், அல்ல வலியொரு பேங்க் பாலன்ஸ், இதுக்கே ஆயிருக்கும் பலருடையும் மனசிலேக்கு ஆதம் வரதல்லே. பட்சே இது எல்லாம் நேடிக்கழிஞ்சாலும் நம்ம சரிக்கும் திரையுது மட்டொன்னு. வளரே சிம்பிளாயிட்டுள்ள ஒரு ஸ்மைல், மனசிலே ஒரு சமாதானம், சரிக்கு பண்ணால் அல்பம் சந்தோஷம் அல்லே. நம்ம ஒரு பிஸி ஆயிட்டுள்ள டெய்லி ரொட்டீனில் ஓட்டப்பாச்சலினிடையில் நம்ம பலப்பழும் மறந்து போகிறொரு ஃபீலிங் ஆன ஆ யதார்த்த சந்தோஷம் என்பயது. சிறிய சிறிய காரியங்களில் ஹாப்பினஸ் கண்டெத்தானாய்ட்டு நமக்கு கழியணும் கேட்டோ. பிரியப்பட்டவருமாய்ட்டு ஸ்பெண்ட் செய்யுன டைம், அல்ல இஷ்டப்பட்ட ஒரு பாட்டு கேட்கும்போ கிட்டுன ஒரு ஃபீல், இதுக்கான யதார்த்த சந்தோஷம் என்பயது. ஜூன் 25 இன்ன திவசத்தின் ஒரு பிரத்யேகதையுண்டு. நம்ம ஈ பண்ண காரியங்களே ஓர்மிப்பிக்க வேண்டி தண்ணியுள்ள ஒரு திவசம் கேட்டோ. இன்று இன்று நாஷனல் டே ஓஃப் ஜோய் அதுவா தேசிய சந்தோஷ தினமான. ஈ ஒரு டே நம்மளோடு பயணம்